0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்கதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவான முனித கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா
2: கேம்பஸ் மண் பரீட்சா கேந்திர கோபலே போன் நம்பர் 97 3 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூட 97 3 4 0 8 8 ஆஜி
3: மாத்திரைகளா சொல்மேலு யானு டி ஹர்ஷேந்திர குமார் தர்மஸ்தலம் SDM எஜுகேஷன் சம்ஸ்தே முக்கிய காரியதர்ஷி உஜிரே ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சநாதேஸ்வர காலேஜித சமுதாய பானுலி கேந்திர ரேடியோ நீனாத 90.4 FM ஹொச ஹொச காரியக்ரம மூடுது பரவந்துண்டு ஜனசமுதாயத மாஹிதி சிக்ஷண ஆரோக்கிய நம்ம சம்ஸ்கிருதி இஞ்ச பேத்தி பேத்தி காரியக்ரமலு பிரசார ஆப்புண்டு கன்னட துளு கொங்கணி பேரி பாசிடு காரியக்ரம கேன்லே கிரண் திப்புலே ரேடியோ நினாதா 90

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரேகு
1: எங்கதால வர்ச்சி சேகரன்
0: தானே
1: தாதன சேகரன் இ கிருஷில வர்ச்சி தால வர்ச்சி துல்ல
0: இரேகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நாந்து பண்புன மார வாவானமுனத கிருஷி மந்தனல புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்லக்கனி என்னலானே பார
1: இவர மணிப்பந்த குள்ளுவன நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்கு பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா
2: ಕ್ಯಾಂಪಸ್ ಉಡುಪುನ ಮಣ್ಣ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ 97 3 4 0 8 8 ಫೋನ್ ನಂಬರ್ ಕೊಡೋರ 97 3 4 0 8 8